0: மசாலா பன்னீர் கடை மீடியம் ஸ்பைசியாக இருக்கும்.
1: ட்ரை ஆகிட்டு
0: கிரேவி.